தங்கடிக்கு தரக்கடா தங்கடிக்கு தரக்கடா தங்கடிக்கு தரக்கடா தங்கடிக்கு தரக்கடா தங்கடிக்கு தரக்கடா தங்கடிக்கு தரக்கடா.